0: கிராமத்தின் உமிழ்த்தேன் நடந்தார் கோல் மாதால் கொண்டு மறைக்கேன் மறக்க பொருட்கள் தெரியும் மறக்க பரவாயில்ல.
1: A house party with Latifa T
2: on Triple J.
3: Yeah.